0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது யுஎஸ்ல இருந்து. முதலில் விநாயகப் பெருமானை வணங்குவோமா?

முழு முதல் கடவுள் விநாயகரை வணங்கிவிட்டோம். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? படம் விடுதலை பாடல் நாட்டுக்குள்ளே என்னை பற்றி கேட்டு பாருங்க, பயங்கர ஆள் போல. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

விடுதலை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம், மோகனரங்கன், பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் சார் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விநாயகரை கண்முன் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தும் பாராட்டை தெரிவித்திருக்கிறார். பாடல் சூப்பர்ப் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள், வணக்கம். இன்னைக்கு போட்டிருக்கலாம் பொற்சதங்கை குலுங்க வரும் பாலகணபதி, வினை திருப்புவனும் நல்ல பாடல்தான். என்ன அதை போட்டால் அதை ஏன் போட்டீங்கன்னுவீங்க. கோவை காயத்ரி மேம் அவர்கள் அருமையான கணபதி துவக்க பாடல் சிறப்பு என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். நன்றி, நன்றி மேம். இயக்குனர் அவர்கள் மோகனரங்கம் ஐயா தான் சூப்பர் ஸ்டார் என்கிறார். மோகனரங்கம் ஐயா சார், பாடலை வழங்கியமைக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு நன்றி. கோவை காயத்ரி மேம் சூப்பர் ஸ்டார் பாடல் அருமை என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். நன்றி மேம். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சூப்பர் ஸ்டாரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், சிறப்பு. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் அன்பெனும் தேரேறி பண்போடு சபரி வானொலியில் பயணம் செய்தால் மகிழ்ச்சியோடு கடந்துவிடலாம் வாழ்க்கை எனும் பாதையை, சிறப்பு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சகோதரி, நன்றி, நன்றி அண்ணே. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி லேடிஸ் டெய்லர்ஸ் அவர்கள் சூப்பர் பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் நல்ல இசை ஒலித்தரம் சூப்பர் என்றும், மோகனரங்கம் ஐயா அருமை என்றும், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீரமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று வாருங்கள், வணக்கம். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் சபரி வானொலியில் முதல் பாடல் கேட்ட நேயர் பொன் மோகனரங்கன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தேர்வு செய்த பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியிருக்கிறார்கள் பாடலை. மோகனரங்கம் அவர்கள் நன்றி என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் பிஎம்ஆர்னா யாருன்னே எனக்கு தெரியல, படம் எல்லாம் இன்பமயம் பாடல், மாமவோடு மச்சி ஓடு ஸ்பரிசம் போட்டது குச்சி வீடு என்று அந்த அழகான பாடலை ருக்மணி சந்தோஷபுரம், அடே அவங்க தானோ அது, சந்தோஷபுரம் ருக்மணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எல்லாம் இன்பமயம் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் பி ருக்மணி அவர்கள், சந்தோஷபுரம், சென்னை 73. பாடல் அருமை.

தேன்மொழி முருகன் அவர்கள் உலகநாயகன் பாடல் செம்மையா இருக்கும், பாடல் தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி என்றும், பாடலை வழங்கியமைக்கு கோடானு கோடி நன்றி என்று பிஎம்ஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். நன்றி, நன்றி. பிஎம்ஆர் என்றால் பத்மாவதி மோகனரங்கன் அக்கா. பாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது, எனக்கு தெரியல. அறிவழகன் மங்கை அவர்கள் கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு இல்லை, அதனால் ஓகே அறிவு என்றும், மோகனரங்கம் அவர்கள் அம்மா, ஓ ருக்மணி அம்மாவா, ஓகே சார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் கிரேட் என்றும், மிக மிக அருமை என்றும், காயத்ரி மேம் அழகான பாடல் கேட்டு வெகு நாள் ஆகிவிட்டது, சிறப்பு சூப்பர் என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள் இலக்கண கவிதை வரிகள் இல்லாமல் ஒலித்த பாடல் அருமை சூப்பர் என்கிறார், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் படம் மகுடி பாடல், நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், அழகான பாடல் மேம், சிறப்பு, நன்றி. பாடல் இரவு வருகிறது.

0: அமாவாச
1: என்னங்க
0: நீ பாண்டதை ஏதோ தெம்மாங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு
1: இருக்க. ஆமாங்க.
0: அதுக்குள்ள ஒரு ராக லட்சணமே இருக்கு தெரியுமா?
1: அப்படியா?
0: ஆமா, இங்க இன்னொரு தடவை பாடு.
2: தன்னானே தானே தான்
0: அதே இப்படி ட்ரை பண்ணி பாடு.
1: எனக்கு எப்படிங்க வரும்? இன்னொரு தடவை சொல்லுங்க பாரு.
2: கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி ச

மகுடி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அருமையான அழகான பாடல் மேம், நன்றி.

இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், மோகனரங்கம் சார் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நீலக்குயில் அழகாய் பண்பாடுகிறது இரவு ராகத்தில் சூப்பர் சூப்பர் என்று சிறப்பு. சந்திரமோகன், கோவை சந்திரமோகன் அவர்கள், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பா மாலை பாடுதே. பாடலின் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகான பாடல் வரிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வி, லேடிஸ் டெய்லர்ஸ் செல்வி அன்னி அவர்கள் அழகான பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், சந்திரமோகன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே என்ற வரிகளை குறிப்பிட்டு சூப்பர் என்கிறார் செல்வி அன்னி அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் இனிமையான பாடல் எஸ் பிபி ஜானகி குரலில் பாடல் சிறப்பு. பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர் பாடல் என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடும் போது கண்ணீரில் நான் கரைந்த போதும் கண்மூடி இருந்தாயே, மிகவும் பிடித்த பாடல் சிறப்பு சூப்பர் என்கிறார். சந்திரமோகன் அவர்கள், நதிப்பாயும் அலையோசை சுதியாகவே நாணல்கள் கரையோரம் ராகம் பாடும். நைட்டில் உனக்கு இப்படி நல்ல கவிதைங்க எப்படி பிறக்குமோ சந்திரமோகன், உங்களை தான் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், பதிவு போட்டு எதுக்கு டெலிட் பண்ணீங்க, அழகான பதிவு நல்லா இருந்தது என்று கேட்கிறார் சந்திரமோகனை. சந்திரமோகன் அவர்கள், அக்கா வாசிப்பதற்கு கஷ்டப்படுவாங்க அதான். ஐயோ, கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், எனது விருப்ப பாடலை வழங்கிய விஜி சகோதரிக்கு மிகவும் நன்றி. நன்றி மேம், நன்றி. நீங்கள் நாங்கள் தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவ்வளோ அழகான பாடல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன ஒரு நல்ல மனசு என்று சந்திரமோகனை கேட்கிறார். அடுத்த பாடலாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் படம் கைராசிக்காரன் பாடல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் பாடல் இதுவரை.

0: சிகரெட்டு ஊதாமல் படுக்க வேண்டாம்.
1: மாமோ, டெய்லி நம்ம செஞ்சிட்டு இருக்கதே சொல்றிய, கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு பெருசா கண்டுபிடிச்சிட்டியாக்கும். ஏதாவது புதுசா சொல்லுடோய்.
0: வர்ற மச்சி அடிச்சுக்கோ.

0: குமாரியில் சிலுக்கு படத்தை எடுத்து மாட்டி கூடம் காட்டி
1: குளிக்க போன ஏஎம் ஜார்ஜி வழுக்கி விழுந்தா பல்லு போச்சு, நீயும் கொஞ்சம் பார்த்து நடடா.

நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி. செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு நன்றினே. அறிவழகன் மங்கை அவர்கள், நான் இந்த பாடலை இதுவரை கேட்டதில்லை என்கிறார். பாடல் நல்லா இருந்துச்சானா? நாங்களும் கேட்டதில்லை. இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், காயத்ரி மேம் அவர்கள் ஆஹா அருமை இந்த பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் நீங்கள் கைராசிக்காரன்தான் ஐயா என்கிறார் செய்யாறு சந்திரசேகன் சேகர் அவர்களை. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், படிப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, சுவாசிக்க காற்று இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உயிர் வாழ நீ இருக்க வேண்டும், நீ இருக்கும் வரை என் உயிர் வாழ. நீண்ட நாட்களுக்கு பிறகு

படம் என் ஜீவன் பாடுது. பாடல் ஒரே முறை உன் தரிசனம். அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு, பிரியா வீரமணி இவர்களுக்காக பாடல் இது.

என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி, இவர்கள் விருப்பத்தில் மிக அழகான பாடல். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.

தேன்மொழி முருகன் அவர்கள், ஓட் சாப்பிட்டு இன்னும் ஒல்லியாக ஆக போறீங்க. ரொம்ப ஒல்லியா ஆயிட்டேன் இப்பவே. என் விருப்ப பாடலுக்கு ஒரு கவிதை முடிந்தால் படியுங்கள் சகோதரி. சார், என்ன சார் நீங்க, உங்க வாயை திறந்தாலே போதும், அப்படி கவிதை அருவி மாதிரி கொட்டும். எங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் பாட சொல்லுங்க, வேணா பாடிடலாம். கவிதைலாம் தெரியாது சார், சாரி. அறிவழகன் மங்கை அவர்கள், நம்ம ஊருக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். நன்றி நன்றி அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஒரே முறை உன் தரிசனம் சிறப்பான பாடல், மனதேவரிடம் கீதம். இனிமே இனிமே பாடல் தேர்வு, பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். சந்திரமோகன் அவர்கள், இளமை என்னும் பருவம் சிறிது காலமே, உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறுமே, தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின் தென்றலே. பாடலின் வரிகளை கண்முன் சிறப்பு சிறப்பு. இயக்குனர் அவர்கள், ஓட் சாப்பிட்டு இன்னும் ஒல்லியாக போறீங்களான்னு தேன்மொழி கேட்டதுக்கு, அப்புறம் அரசகுமார் ஐயா அவர்கள் ரெட் படத்தில் படத்திலிருந்து பாட்டு கேட்பார், ஒல்லி குச்சி உடம்பு காரி, அந்த பாட்டு கேட்பாரு. பாருங்களே அறிவு எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. இயக்குனர் அவர்கள், மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள், ஒரே முறை உன் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன், கண்கள் இரண்டில் என் கண்மணி கொஞ்சம் நில்லு, உன் கண்ணில் தூசு விழுந்தால் என் கண்ணில் கண்ணீர் வருகிறதே, உந்தன் முகம் பார்க்கும் போதெல்லாம் என் கவலை எல்லாம் தீருமோ, கண்கள் இரண்டும் உன்னை பார்க்கும் போது நினைவெல்லாம் மறக்கிறதே எனக்குள்ளே, ஆயிரம் ஜென்மங்கள் கடந்தாலும் என் தேடல் உன் விழிகளில் மட்டும்தான் முடியும், யமுனை நதி போல நம் காதல் என்றும் வராது வற்றாது சாரி யமுனை நதி போல நம் காதல் என்றும் வற்றாது, ஒரே முறை உன் தரிசனத்திற்காக நீ வானத்து நிலவை வியந்து பார்க்கிறாய், நான் உன் முகத்தில் உன் உலகத்தை என் உலகத்தையே தேடி பார்க்கிறேன், வானத்து நிலவு தேய்ந்து மறைகிறது, ஆனால் என் மனதில் எப்பொழுதும் உன் முகம் முழுமையாகவே உன் தரிசனத்திற்காக ஒளிரும். வாவ், சிறப்பு. என் விருப்ப பாடலை கடல் கடந்து காற்றலையாய் தவழவிட்ட ஆர்ஜே விஜய் சகோதரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நாங்கள் தான் சார் நன்றி சொல்லணும், எவ்வளோ அழகான கவிதைங்க, சிறப்பு. நன்றி சார் நன்றி. கோவை சந்திரமோகன் அவர்கள், இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தந்து எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. எது, ஓட்ஸா? ஓகே. தேன்மொழி முருகன் அவர்கள், ஒல்லி குச்சி உடம்புக்காரி என்று சொல்கிறார், அதுக்கு முன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அறிவழகன் மங்கை அவர்கள், ஒல்லி குச்சி உடம்புக்காரி பாடலக்கா, எவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என் விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவு தந்த அன்பு கரங்களுக்கு நன்றிகள் என்று படவேடு பிரியா வீரமணி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆமாம் ஐயா, ஓட் சாப்பிட்டு விட்டு உற்சாகமாக கவிதையை படியுங்கள். நமது இயக்குனர் இருக்கிறார், ஒவ்வொரு வரிகளையும் இரண்டு முறை படிப்பார். சந்திரமோகன் அவர்கள், அக்கா ராகமாய் பாடவும். என் படவேடு பிரியா வீரமணி அவர்கள், என் பாடலுக்கு நான் கவிதை போடுகிறேன், முடிந்தால் படியுங்கள் என்றுதான் பதிவிட்டேன் சகோதரி. உங்கள் கவிதை சொல்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஓகே ஓகே, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் உன்னருகே நான் இருந்தால் பாடல், எந்த நுயிரே எந்த நுயிரே, செமசாங்கு அறிவு. சேலம் மாவட்டம் மேச்சேரி சிராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் சிராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல் அறிவு செம. தேங்க்ஸ்.

அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. சிறப்பு நன்றி அறிவு. இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், சந்திரமோகன் அவர்கள் கவலைகள் மறக்குமே கவிதைகள் பிறக்குமே. உன்னருகே நான் இருந்தால் தினம், உன்னருகே நான் இருந்தால். சிறப்பு நல்லா இருக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள் இன்னும் இரண்டு வரை பாடியிருக்கலாம் அக்கா, அழகாக பாடுனீங்க அக்கா. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் எந்தன் உயிரே எந்தன் உயிரே, கண்களை கண்கள் முழுதும் உந்தன் கனவே, செம பாடல். இந்த பாடலோடு பார்த்திபனையும் மீனாமையும் கொஞ்சம் இணைத்து பாருங்கள். பாடலுக்கு ஏற்றார் போல் செம நடிப்பு, இனிமையான பாடல். தேர்வு செய்த அறிவு நன்றி நன்றி மகிழ்ச்சி. சந்திரமோகன் அவர்களுக்கு அவங்களும் கொஞ்சம் இந்த கவிதை நயமாக பேசுவாங்க. சந்திரமோகன் அவர்கள், உனக்கும் கொஞ்சம் வருகிறது கவிதை என்கிறார்கள், சிரிக்கிறாங்க அதுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள் ஹாப்பி டான்ஸ் என்று ரெண்டு குழந்தைகள் அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிருத்திக்ஷாவும் சூப்பராக ஆடுறாங்க, வளைஞ்சி நெளிஞ்சி செம. சந்திரமோகன் அவர்கள், கண்ணில் மீனை வச்சு புத்தம் புது தூண்டில் போட்டது நீ அல்லவா, கள்ளத்தனம் இல்லா உன் வெள்ளை உள்ளம் கண்டு விழுந்தது நான் அல்லவா. சரி சரி ராஜேஸ்வரி, எத்தனை சொல்கிற. அறிவழகன் மங்கை அவர்கள், கவலைகள் மறக்குமே கவிதைகள் பிறக்குமே, தினம் உன்னருகில் நான் இருந்தால். எப்பா சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், பொன்னாடை போர்த்தி பதக்கம் கொடுக்கிறார் அறிவு அவர்களுக்கு. கேட்டேன் ரசித்தேன் மகிழ்ச்சி நன்றி என்றும், படவேடு பிரியா வீராமணி அவர்கள், எந்தன் உயிரே மறக்க முயற்சித்தும் முடியாமல் கண்களின் முழுவதும் வழியும் கண்ணீரில் தான் அதிக வலிகள் வாழ்கிறது. எந்தன் உயிரே உன்னை நினைக்கும் போது கலங்கும் என் விழிகளுக்கு, என் கண்களுக்கு. சாரி, எதுக்கோ ஒரே பிரேக் ஆகுது. உன்னை நினைக்கும் போது கலங்கும் என் கண்களுக்கு மட்டுமே தெரியும் எந்தன் உயிரை நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று. அருமையான மெலோடி பாடல், சூப்பர் சூப்பர் கவிதை, சிறப்பு சிறப்பு. படவேடு வீரமணி அவர்களே, இயக்குனர் எந்தன் உயிர் தூங்குறா, அவங்க வேலை போயிட்டு வந்து ரொம்ப களைச்சி தூங்குவாங்க பாவம். செல்வி அண்ணி அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள், இந்த பதிவை பார்க்கிறது கண்கள் ஆனால் மறுபதிவு கொடுக்க இரு கைகள் ஏனோ மறுக்கிறது, காரணம் ஏன் எனக்கு தெரியவில்லை அந்த உயிர். சார் எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். செல்வி அண்ணி, ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் மிகவும் அருமையான பாடல், எந்தன் உயிரே எந்தன் உயிரே. அறிவு அவங்க கேட்ட பாடல் சூப்பர் என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில், இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் காக்கி சட்டை, பாடல் கண்மணியே பேசு. கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு. அழகான பாடல் தேன்மொழி. விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், புன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

படவேடு பிரியா வீரமணி அவர்கள், இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும் சகோதரி. கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கல்ல ப்ரோ, அதுதான் புரியல, என்ன வேறு ஒன்றும் இல்லை. செல்வியணி அவர்கள் கவிதைகள் சூப்பர் என்கிறார், சிறப்பு. உங்கள் கவிதைகள் மிகவும் சிறப்பு, சூப்பர் என்றும், சந்திரமோகன் அவர்கள் இனிமையான பாடலானால் பாடலின் தரம் குறைவு, உனக்கு காது கொஞ்சம் கேட்காது. சந்திரமோகன் உனக்கு தான். தேன்மொழி முருகன் அவர்கள், கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு, அருமையான பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நமது அறிவிப்பாளர் விஜயன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார், சிறப்பு. நன்றி தேன்மொழி, அழகான பாடல். செல்வி அண்ணி அவர்கள், அழகான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும், சந்திரமோகன் அவர்கள், கண்களால் என் மனம் எங்கும் காயம் செய்கிறாய் பாடலின் வரி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், கண்மணியே பேசு, உன் மௌனத்தில் கண்கள் இரண்டும் தேடுகிறது உன்னை, அந்த புறம் இந்த புறம் கண்டுபிடித்து பார்க்கும் முன்னே கனவில் கூட தூரத்தில் துரத்தும் என்னை, அந்த புறம் இந்த புறம் கண்டுபிடித்து பார்க்கும் முன்னே கனவில் கூட துரத்தும் என்னை, நீ பார்த்த பார்வை அப்படி பெண்ணே, கண்மணியே நீயும் நானும் உறவால் இணையாமல் போனாலும் உணர்வால் உயிராய் என்றோ இணைந்து விட்டோம், நம் உயிர் போகும் வரை நம் உறவு உயிரோடு இருக்கும் கண்மணியே. எனக்கு மிக மிக பிடித்த பாடல், சூப்பர் சூப்பர் என்கிறார், சிறப்பு. கவிதையோடு பதிவும் ரொம்ப அழகாக இருக்கு, நன்றி. யாரோ புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சரத் என்ற சுப்பிரமணியம் அவர்கள், எனக்கு ஒரு பாடல் தரலாமா அக்கா? தலைவர்கிட்ட போட்டு விடுங்க, தலைவர் அனுப்புவார். உனக்கு இல்லாத பாட்டா சரத்து? வா, நல்லா இருக்கியா? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் காதல் ஓவியம் பாடல் நாதம் என் ஜீவனே, அழகான பாடல், வா வா.

அழகான பாடல், செம. விரும்பிய சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

0: அழகான இனிமையான பாடல், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். கோவை காயத்ரி மேம் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். சிறப்பு, நன்றி மேம். இயக்குனர் அவர்கள் சகோதர சகோதரிகளை விட்டுக் கொடுக்காமல் விழித்திருந்து பதிவு, சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள், நாதம் என் ஜீவனே, வாவா என் தேவனே, சகோதர சகோதரிகள் விரும்பிய பாடலை வழங்கிய விஜய் அன்னைக்கு நன்றி நன்றி. பாடலை கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அருமை. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நாதம் என் ஜீவனே, வாவா என் தேவியே, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடங்களை உன்னோடு வாழ்ந்துவிட்டேன். அந்த நினைவுகள் ஒன்றே போதும், என் உயிர் நீங்கும் வரை தேவியே. நிகழ்ச்சியில் சிறப்பு மிக்க பாடல், அருமை, சூப்பர் சூப்பர், சிறப்பு, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் மனதில் உறுதி வேண்டும் பாடல், கண்ணா என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.
1: சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி

மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து அழகான உருக்கமான மனதை உருக்கி அழைக்கும் அந்த பாடலுக்கு கண்ணனே வந்து விடுவார் போல. யேசுதாஸ் அவர்கள் குரலிலும் சித்ரா அவர்கள் குரலிலும் பாடல் மிக அருமை. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரி இருக்காங்க, பாடல் கேட்க வந்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் முன்னால் அப்படி வருது. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி. காதலின் ஏக்கம், பிரிவின் தாபம் என கவலையான உணர்வுகளின் பிடியில் நாயகி. இனிமையான பாடல் பதிவு. சிறப்பு மேம், சிறப்பு. நீங்களும் ஒரு கவிஞர் மேம், கவிஞை. தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள். இனிமையான பாடல். கேஜே ஏஸ்தாஸ் மற்றும் சித்ரா அவர்கள் குரலில் பாடல். சிறப்பு பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி. நன்றி, சூப்பர் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், அன்பும் மகிழ்வும் நன்றியும். காயத்ரி மேம் அவர்கள், அருமையான அழகான பாடல், கேட்க கேட்க ஆனந்தமாய் உள்ளது என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், கண்ணா வருவாய், கண்ணாய் வருவாய் என்று, என்னை மறந்து உன்னை நினைத்த இதயத்திற்கு என்னை மறந்து உன்னிடம் கொடுத்தேன். என் நினைவுகளோடு சேர்த்து என் கண்ணீரையும் தினம் தினம் சுமக்கிறேன். உன்னை காதலித்த காரணத்தினால் என்னை கலங்க வைத்த கண்மணியே, இந்த கண்ணன் கேட்கிறேன், காதல் வைத்தது நான், ஆனால் கலங்க வைப்பது நீதானே. அருமையான மெலோடி காதல் பாடல். சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகான கவிதைகள். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி. செல்வி அண்ணி அவர்கள் அழகான பாடல் என்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி பானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு இது எப்படி இருக்கு படம், எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ, இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். பாடல் விருப்பம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். இதோ

இது எப்படி இருக்கு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல். இயக்குனர் அவர்களின் தேர்வு மிக அருமை. சித்தத்தூரிலிருந்து இயக்குனர் கிதரேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

கோவை காயத்ரி மேம் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், மனதைவிருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும். காயத்ரி மேம், ஆஹா அருமை பாடல். இயக்குனர் அவர்கள், செம சாங் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் பாடலை கேட்டு நிறைய வருடங்கள் ஆகிவிட்டது. அருமையான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் நன்றி நன்றி என்று தெரிவிக்கிறார். காயத்ரி மேம் அவர்களுக்கு செம சாங் என்றதுக்கு செல்வி அண்ணி அவர்கள், பாடல் முழுவதும் கேட்டுவிட்டு தான் பதில் சொல்வேன். அதுக்கு முன்னே உங்ககிட்ட யார் கேட்டது? அப்படியே பதிவு போடுங்கள் அம்மா, செல்வி அம்மா என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், கிரேட் என்றும், இனிமையான இசை தந்தவுள்ளதற்கு நன்றி என்றும். எங்கும் நிறைந்த படவேடு பிரியா வீரமணி அவர்கள், எங்கும் நிறைந்த உன் அழகில் எந்த அழகை ரசிக்க, உனக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆனால் உன்னை மட்டும் என்னால் இழக்க முடியாது. எங்கே சென்றாலும் என்னை மறந்து விடாதே. இந்த மனம் உனக்காக தாகத்தோடு சபரி வானொலியில் எங்கும் நிறைந்து என்றென்றும் இணைந்து வருகிறதே. காத்திருந்தேன் காத்திருந்தேன், இனிமேலும் காத்திருப்பேன் உனக்காக. எனக்கு பிடித்த பாடல் சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்கிறார் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு. கவிதையுடன் பதிவு, சிறப்பு, மிக அழகு, நன்றி. செல்வி அண்ணி அவர்கள், எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ, பாடல் வரிகள் மிகவும் அருமை, அழகுதான்மா. இயக்குனர் அவர்கள், எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக மகிழ்ச்சி என்றும், நன்றி என்றும் தெரிவிக்கிறார். சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பாடல் மழையில் நனைந்த மல்லிகை பூவே. படம் காற்றுள்ள வரை. விருப்பம் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பலன், ஏதோ ஒரு ஆத்திரத்துல உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி அறுத்து தூக்கி எறிஞ்சனே. அப்ப கூட எனக்கு தெரியல நம்ம குடும்ப கௌரவத்தை என் கையாலே தூக்கி எறியன. தப்புது, ஒருத்தருடைய தோற்றத்தையும் தொழிலையும் வச்சு அவங்களை இடப்படக்கூடாது பாலா, இடப்படக்கூடாது. இப்ப நான் தெளிவிருக்கேன் பாலா, அந்த பொண்ணோட அந்தஸ்தம் மறந்து அத்தனை பேரை மத்தியில அவ்வளவு பகிரங்கமா அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கான்னா அவன் நல்ல குணத்தை நான் புரிஞ்சுட்டேன் பாலா.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில். இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்துள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், நான் ஒரு நாளும் கேட்காத பாடல் இப்படி அரிதான பாடலை தேர்வு செய்துள்ளார் சகோதரர் சந்திரமோகன். பாடல் கேட்க இனிமை நன்றி சகோ என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். சகோதரர் தூங்கிவிட்டார் போல என்று. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி செல்வம் இவர்கள் விருப்பத்தில் படம் தங்கக்கிளி பாடல். நினைக்காத நேரமில்லை உன்னை நினைக்க நினைக்காத

தங்கக்கிளி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், செமசாங் அண்ணி, ரொம்ப அழகாக இருந்தது பாடல். ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளோ அழகான பாடலை கேட்டதுக்கு. அண்ணன் நல்லா இருக்காரா? பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம், செல்வி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் உன்னை நினைக்காத நேரமில்லை அருமையான பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த செல்வி அக்காவுக்கு நன்றி நன்றி என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள் உன்னை நினைக்காத நேரத்தில் விடியாத இரவு வேண்டும், அதில் கலையாத கனவும் வேண்டும், அந்த கனவிலாவது நீ வேண்டும். ஆஹா, அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் அண்ணே. செல்வி அண்ணி நல்லா இருக்காங்க அண்ணி? அருமையான பாடல் தேர்வு, சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படவீடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் ஒரு பாடல் இது வருகிறது.

கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பி சைலஜா அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி இவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மலர்களில் ஆடும் இளமை புதுமையே இளமையான பாடல், எஸ்பி சைலஜா குரலில் பாடல் சிறப்பு, பாடலை தேர்வு செய்த சகோதரி சகோதரர் அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், படவேடு பிரிய வீரமணி அவர்கள் ஆயிரம் மலர்களில் ஒரு கொடியில் பல மலர்கள், அந்த மலர்களில் பல உறவுகள், சபரி வானொலியில் இணைந்து பாடல்களை கேட்பது மகிழ்ச்சி, மனதிற்கு இனிமையான பாடல்களை ஒலிபரப்பு வழங்கிய சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கும் ஆர்ஜே விஜி சகோதரி அவர்களுக்கு, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு தான் நன்றி படவேடு வீரமணி அவர்களே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி ஷாலினி ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் ஒரு பாடல் நிறைவு பாடலாக வருகிறது.

மண்டலத்தை கவிழ்த்தாராம், காவிரியை ஓட வைத்தாராம், கண்ணியின் சாபத்தை தீர்த்தாராம், ஆவணியில் உதித்தாராம். அப்படிப்பட்ட குண்டு குண்டு வயிறுடைய

அம்மையப்பனை சுற்றினானாம், அவர்களே உலகம் என்றானாம், மாங்கனையை பெற்றானாம், மதகஜவாகனமூர்த்தியாம், தந்தத்தை உடைத்தானாம், பாரதத்தை காத்தானாம், சந்தன குழம்பில் பூத்தானாம். அப்படிப்பட்ட குண்டு குண்டு வயிறுடைய உள்ள மணி கணபதியா அட்டட்டா.

ஆலங்கரையின் இளவரசனாம், அரச மரத்தின் தலைவனாம், எளிமீது வருவாராம், ஏழைகளின் தோழனாம், குளத்தங்கரையிலும் இருப்பாராம், ஓடி செல்வம் தருவாராம், எருக்கும் பூக்காதலனாம். அப்படிப்பட்ட குண்டு குண்டு வயிறுடைய உள்ளமணி கணபதியா.

அழகான இன்றைய விநாயகர் சதுர்த்தி பாடல் அருமையாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், ஜெயம் சுப்பிரமணியம், பவானி, ரமேஷ், ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. சுப்பிரமணியம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சரத் என்ற சுப்பிரமணியம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி அக்கா என்றும், அழகான பிள்ளையரை கண்முன் கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற பவானி ஷாலினி டான்ஸ் ஆடுற மாதிரி சிறப்பு நடனம். இயக்குனர் அவர்கள், ரமேஷை விட்டுட்டீங்களே என்றார். யார் ரமேஷ், எனக்கு திடீர்னு புரியல. இயக்குனர் அவர்கள், நிறைவு பாடல் மனதிற்கு நிறைவை தருகிறது சிறப்பு என்றும், பவானி மாப்பிள்ளை ரமேஷ் என்று சரத் சொல்கிறான். இயக்குனர் அவர்கள், ஏழைகளின் பிள்ளையாரே என்கிறார். அருமை. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் சிறப்பாக ஒலித்து சென்றது. அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல்களை கேட்டு தூங்காமல் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தற்போது யுஎஸ் விஜய் அரசகுமார். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.